0: கேளுங்களே ரேடியோ மன்பாவன் 90.8 FM, ஆல்வேஸ் ஹார்ட் டச்சிங்.
1: சரேகாமா கார்மா டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இஸ் தோஹ்ஃபே மே ஹை 5000 சுனஹரே கானே ஔர் குச் யாதே.